0: Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் எனக்கு அன்பான சகோதரரே சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I'm ஆர்சி ஜோசப் சகாயராஜ், a preacher at the Church of Christ in அமலி நகர் திண்டுக்கல் ஆஃப் தமிழ்நாடு அட் இந்தியா. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமலி நகரில் உள்ள கிறிஸ்தின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். இன் திஸ் 63rd வீக் ஆஃப் பைபிள் ஸ்டடி அண்டர் ரூட்டட் இன் இஸ் வேர்ட் ப்ரோக்ராம், வி வில் எக்ஸாமின் த ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆப்ராம்ஸ் பிரதர் நாகோர் ஃப்ரம் ஜெனசிஸ் 22 to 24 verses. இந்த 63rd வாரத்திற்கான அவருடைய வார்த்தை வேறொன்றுகளின் தலைப்பிலான நமது வேதாகம படிப்பில் ஆபிரகாமின் சகோதரான நாகூரின் குடும்ப வரலாறு பற்றி தொடர்ந்து ஆராய்வோம். ஆதியாகமம் 22 அதிகாரம் 22 to 24 வரை உள்ள வசனங்கள். லாஸ்ட் வீக் வி சா அபவுட் த ஃபோர் சன்ஸ் ஆஃப் நாகூர் இன் த வெர்ஸ் 21. கடந்த வாரத்திலே நாம் வந்து நாகூரின் முதல் மகன்களான மூன்று பேரை பற்றி ஆராய்ந்தோம். Now we are going to study through the chapter verses 22 onwards. 22வது வசனத்திலிருந்து நாம் இந்த வாரத்திலே தொடர்ந்து ஆராய்வோம். 22nd verse tells like this: Keset, Azo, Feldash, Ziblath and Bethuel. And Bethuel begot Rebekah. 22வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: Keset, Azo, Feldash, Ziblath, பெத்வேல் என்பவர்கள். பெத்வேல் ரெபேக்காளை பெற்றான் என்று அறிவித்தான். அந்த வந்த வேலைக்காரன் ஆபிரகாம்ட்ட அறிவிக்கிறான். அப்கோர்ஸ் திஸ் வீக் ஸ்டடி மே பி எ போர்ட் ஒன், பட் ஆஸ் ஃபார் அஸ் மை பிரின்சிபிள் கோஸ் வி மஸ்ட் அனலைஸ் எவ்ரி வெர்ஸ் ஆஃப் த பைபிள். சோ ஓன்லி வி ஆர் ஐ எம் ட்ரைங் டு மேக் ரிசர்ச் ஓவர் திஸ் பே நேம்ஸ். இந்த வார பாடம் ஒருவேளை உங்களுக்கு சலிப்பூட்டுவதாக தோன்றலாம், ஆனாலும் கூட என்னுடைய கொள்கையின்படி வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் நன்றாக ஆராயப்பட வேண்டும். எனவே இந்த பெயர்களை பற்றி ஆராய்ச்சி நாம் இந்த பாடம் முழுவதும் பார்க்க போகின்றோம். நாகூர் அண்ட் இஸ் வைஃப் மில்கா ஹேட் 8 சன்ஸ். நாகூருக்கும் அவர் மனைவியாகிய மில்காலுக்கும் 8 மகன்கள் பிறந்தார்கள். லாஸ்ட் வீக் வி லுக்ட் அட் த அக்கவுண்ட்ஸ் கன்சர்னிங் ஊஸ், பூஸ் அண்ட் கேமுவல். கடந்த வாரத்திலே அவர்களில் ஊஸ், பூஸ், கேமுவல் என்பவை பற்றிய குறிப்புகளை நாம் பார்த்தோம். திஸ் வீக் வி வில் எக்ஸாம் த ரிமைனிங் 5 சன்ஸ் அஸ் வெல் அஸ் ரெபேக்கா அண்ட் ஆல்சோ த அதர் சன்ஸ் ஆஃப் நாகூர் காட் பை ரெயுமா. இங்கே இந்த வாரத்திலே எஞ்சியுள்ள 5 மகன்களை பற்றியும் ரெபேக்காலை பற்றியும் மற்றும் நாகூரின் மறுமனையாட்டியான ரெயுமால் பெற்ற பிள்ளைகளை பற்றியும் ஆராய்ச்சி மேற்கொள்வோம். The lineage history of Keset. கேசேத்தின் வம்ச வரலாறு. கேசேத் இஸ் மென்ஷன்ட் இன் ஜெனசிஸ் 22 வேர்ஸ் அட் த ஒன் ஆஃப் த 8 சன்ஸ் பர்ன் டு நாகூர், ஆபிராம்ஸ் பிரதர் அண்ட் இஸ் வைஃப் மில்கா. ஹி வாஸ் ஆபிராம் நெஃப்யூ. ஆபிரகாமின் சகோதரரான நாகூருக்கும் அவரது மனைவி மில்காவுக்கும் பிறந்த 8 மகன்கள் ஒருவராக ஆதியாகமம் 22:22 குறிப்பிடப்பட்டுள்ளவர் இந்த கேசேத் என்பவர். இவர் வந்து ஆபிரகாமின் சகோதரன் மகன் ஆவார். ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஹிஸ் ஃபாதர் நேம் இஸ் நாகூர், ஹிஸ் மதர் இஸ் மில்கா. குடும்ப பின்னணி பார்க்கும்போது இந்த கேசேத்தினுடைய தந்தை நாகூர், தாய் மில்காள். பிரதர்ஸ் ஆர் ஊஸ், பூஸ், கேமுவெல், ஆசோ, ஃபில்தாஸ், ஜிப்லத் அண்ட் பெத்வேல், ஹூஸ் அ ஃபாதர் ஆஃப் ரெபேக்கா. சகோதரர்கள் யார் என்று பார்க்கும்போது ஊத்ஸ், பூஸ், கேமுவெல், ஆசோ, ஃபில்தாஸ், இத்லாப் மற்றும் பெத்வேல். இந்த பெத்வேல் வந்து ரெபேக்காலின் தந்தை. ஹிஸ்டாரிக்கல் அண்ட் பிபிலிக்கல் சிக்னிபிகன்ஸ், மீனிங் ஆஃப் த நேம். வரலாற்று மற்றும் விபிலியின் முக்கியத்துவம் என்னென்று பார்க்கும்போது பெயரின் பொருளை நாம் பார்ப்போம். முதல்ல The Hebrew name Keset is traditionally associated with concepts such as gain, ஆர் சிம்பிளி ரெக்கார்டட் அஸ் எ பர்சனல் நேம். கேசேத் என்ற இபிரேய பெயர் பாரம்பரியமாக லாபம் என்பது போன்ற கருத்துகளுடன் ஒப்பிடப்படுகிறது அல்லது ஒரு தனி பெயராக கருதப்படுகிறது. However, some commentators linguistically link it to the root of the name for Chaldean people. இருந்தாலும் சில விளக்கு உரையாளர்கள் இதை மொழியியல் ரீதியாக கல்தையர் இனத்தின் பெயரின் வேர்ச்சொல்லுடன் தொடர்புபடுத்துகிறார்கள். கனெக்ஷன் டு கல்தேயன்ஸ், கல்தையர்களுடனான தொடர்பு. Biblical records and ancient traditions suggest that Keshet may be linked to the lineage of Kasidim or Chaldean tribes located near Ur, the region from which Abraham originally set out. கல்தையருடனான தொடர்பு என்னவென்று பார்க்கும்போது, ஆபிரகாம் முதலில் வாழ்ந்த ஊரான ஊர் என்ற ஊருக்கு அருகிலுள்ள கேஸ்டிம் அல்லது கல்தைய பழங்குடியினரின் வம்சாவளியுடன் கேசேத் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று சில வேதாகம அறிஞர்களும் பண்டைய மரபுகளும் கூட குறிப்பிடுகின்றன. பாசிபிள் கனெக்ஷன். சம் கமெண்டரிஸ் சஜஸ்டட் எ பொட்டன்ஷியல் லிங்க் பிட்வீன் டிசன்டட் ஆஃப் கேசேத் அண்ட் த நொமேடிக் கல்தையன் ரைடர்ஸ் மென்ஷன் த புக் ஆஃப் ஜோப் 117. சாத்தியமான தொடர்பு என்னவென்று பார்க்கும்போது, அங்கே யோபு 1:17 குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு நாடோடி கல்தைய கொள்ளையர்களுக்கும் கேசேத்தின் சந்ததியினருக்கும் இடையே தொடர்பு இருக்கலாம் என்று சில விளக்கவைகள் குறிப்பிடுகின்றன. The Job 117 reads us, while he was still speaking, another also came and said, the Chaldeans from three bands, sorry, the Chaldeans formed three bands, raided the camel and took them away, yes, and killed the servants with the edge of the sword, and I alone have escaped to tell you. இதுல இந்த யோபு 1:17 வசனம் என்ன சொல்லுகிறது, இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள், வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உனக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்று சொன்னான் என்று பார்க்கிறோம். அப்போ however, beyond his inclusion in this genealogy, there is very little direct historical information about Kesef. இருந்தாலும் வம்சாவளி பட்டியலில் அவர் இடம்பெற்றிருப்பதை தவிர கேசியத்தை பற்றிய நேரடி வரலாற்று தகவல்கள் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. லீனேஜ் ஆஃப் ஆசோ, நெக்ஸ்ட் சன், லீனேஜ் ஆஃப் ஆசோ, ஆசோவின் வம்ச வரலாறு, நாகூரின் அடுத்த மகன். ஆசோ மென்ஷன்ட் இன் ஜெனிசிஸ் 22:22 as the son of Nahor and Milcah is a minor figure in the Bible. ஆதியாகமம் 22:22 நாகூர் மற்றும் மில்கா ஆகியோரின் மகனாக குறிப்பிடப்பட்டுள்ள ஆசோ என்பவர் விவிலியத்தில் இடம்பெறும் ஒரு சிறிய கதாபாத்திரம் ஆவார். சின்ஸ் நாகூர் வாஸ் ஆபிரஹாம்ஸ் பிரதர், ஆசோ வாஸ் ஆல்சோ ஆபிரஹாம்ஸ் நெஃப்யூ. நாகூர் ஆபிரஹாமின் சகோதரர் என்பதால் ஆசோ ஆபிரஹாமின் சகோதரின் மகன் ஆவார். ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபாதர் நாகூர் ஆபிரஹாம்ஸ் பிரதர், மதர் மில்கா, கிராண்ட் ஃபாதர் தேரா. குடும்ப பின்னணி என்னென்று பார்க்கும்போது, தந்தை நாகூர் ஆபிரஹாமின் சகோதரர், தாய் மில்கா, பாட்டனார் தேராகு. ஆபிரஹாம் நாகூர் ஆகிய தகப்பனாகிய தேராகு இவருக்கு, அதாவது ஆசோவுக்கு பாட்டம். மீனிங் அண்ட் கான்டெக்ஸ்ட், பொருள் மற்றும் சந்தர்ப்ப சூழல். மீனிங் ஆஃப் த நேம், த ஹீப்ரூ நேம் ஆசோ மீன்ஸ் விஷன் ஆர் ப்ராஃபிட் சீர். பெயரின் பொருள், ஆசோ என்ற எபிரேய பெயருக்கு தரிசனம் அல்லது தீர்க்கதரிசி என்று பொருளாகும். ரோல் இன் ஜீனாலஜி, he is listed alongside his brothers Keset, Phildash, Jithlap and Bethuel as well as his half brothers Manto, Nahor's concubine Reuma. வம்சவழி பங்கு, இவர் தனது சகோதரரான கேசேத், பில்தாஸ், இத்லாப் மற்றும் பெத்வேல் ஆகியோருடன் நாகோரின் மறுமனையாட்டியான ரெயுமாவுக்கு பிறந்த அரே சகோதரையும் சேர்த்து பட்டியலிடப்பட்டுள்ளார். ஹிஸ்டாரிக்கல் நோட்ஸ், தி பைபிள் contains no further details, historical accounts or information regarding Haso or his descendants. வரலாற்று குறிப்புகளை பார்க்கும்போது ஆசோவை பற்றி மேலதிகமான விவரங்களோ வரலாறுகளோ அல்லது அவர் சந்ததியை பற்றிய தகவல்களோ வேதாகமத்தில் இல்லை. He is mentioned solely as a part of the family tree connected to significant figures such as Rebecca, the daughter of his brother Bethuel. அவரது சகோதரர் பெத்வேலின் மகளான ரெபேக்காள் போன்ற முக்கிய நபர்களுடன் தொடர்புடைய குடும்பத்தின் குடும்ப மரத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே இவர் குறிப்பிடப்பட்டுள்ளார். பில்தாஷ் இஸ் a biblical figure mentioned in Genesis 22:22 as one of the eight son born Nahor and his wife Milka. பில்தாஸ் என்பவர் ஆபிரகாமின் சகோதரன் நாகோருக்கும் அவர் மனைவிக்கும் பிறந்த எட்டு மகன்களில் ஒருவராக ஆதியாகமம் 22:22 குறிப்பிடப்பட்டுள்ள சிறிய வேதாகம பாத்திரம் ஆவார். ஃபேமிலி பேக்ரவுண்ட், குடும்ப பின்னணி பார்க்கும்போது ஃபாதர் நாகோர், மதர் மில்கா, பிரதர்ஸ் ஊஸ், பூஸ், கேமுவல், கேசேட், ஆசோ, ஜிப்லாத் அண்ட் பெத்வேல் who became the father of Rebecca. குடும்ப பின்னணியை பார்க்கும்போது இவருடைய தந்தை நாகோர் ஆபிரகாமின் சகோதரர், தாய் மில்காள், சகோதரர்கள் வந்து ஊஸ், பூஸ், கேமுவல், கேசேட், ஆசோ, இத்லாப் மற்றும் பெத்வேல். இந்த பெத்வேல் வந்து ரெபேக்காவின் தந்தையானவர். கீ டீடைல்ஸ், முக்கிய விவரங்களை பார்க்கும்போது நோ ஃபர்தர் டீடைல் அப்பார்ட் ஃப்ரம் this single genealogical listing, no further history, events or information regarding Bildas descendants are recorded in the Bible. மேலதிக குறிப்புகள் ஒன்றுமே இல்லை. இந்த ஒற்றை வம்சாவளி பட்டியலை தவிர பில்தாஸை பற்றி மேலதிகமான வரலாறுகளோ அல்லது நிகழ்வுகளோ அல்லது அவரது சந்ததியினரோ வேதாகமத்தில் பதிவு செய்யப்படவில்லை. மீனிங் ஆஃப் த நேம், இந்த பெயரின் பொருள் என்னன்னு பார்க்கும்போது ஸ்காலர்ஸ் சஜஸ்ட் தட் த ஹீப்ரூ நேம் பில்தாஸ் மைட் மீன் ஃபிளேம் ஆர் லேம்ப். ஹவவர் இட்ஸ் எக்ஸாக்ட் எட்டிமாலஜி ரிமைன்ஸ் அன்சர்டன். பெயரின் பொருள், பில்தாஸ் என்ற இபிரேய பெயருக்கு சுவாலை அல்லது விளக்கு என்று பொருள் இருக்கலாம் என்று வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். இருந்தாலும் அதன் சரியான சொல் பிறப்பியல் இன்னும் உறுதியாக தெரியவில்லை. Context, Sandarpa Sool. His inclusion in Genesis 22 helps trace Abraham's extended family root back to Haran and sets a stage for the future marriage between Isaac and Rebecca, the daughter of Bildas' brother Bethuel. Sandarpa Sool, Aadiyagamam 22 il avar idambettirupadu Abrahamin virivana kudumba vergalai Haran varai pinnokki chella udavugirathu. ஆராய்ந்து செல்ல ஆராய்ந்து பார்க்க உதவுகிறது. மேலும் இது ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும், அதாவது பில்தாஸின் சகோதரனா பெத்துவேலின் மகள் ரெபேக்காளுக்கும் நடக்கவிருந்த திருமணத்திற்கான பின்னணியை அமைக்கிறது. நெக்ஸ்ட் சன் இஸ் ஜித்லா. ஜித்லா இஸ் எ மைனர் பிபிலிகல் ஃபிகர் மென்ஷன் இன் ஜெனசிஸ் 22:22. இத்லாப் என்பவர் ஆதியாகமம் 22:22 குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறிய வேதாகம கதாபாத்திரம் ஆவார். He was the son of Nahor and his wife Milka. இவர் ஆபிரகாமின் சகோதரனான நாகோருக்கும் அவர் மனைவி மில்காவுக்கும் பிறந்த மகன் ஆவார். His nephew Bethuel later became the father of Rebecca who married Isaac. இவருடைய சகோதரர் மகன் பெத்வேல் பிற்காலத்தில் ஈசாக்கை மணந்த ரெபேக்காளை பெற்ற தந்தையாக இருந்தார். ஃபேமிலி பேக்ரவுண்ட், குடும்ப பின்னணி, நாகோர் father and Milka is his mother. தந்தை வந்து நாகோர் ஆபிரகாமின் சகோதரர், தாய் மில்காள். பிரதர்ஸ் ஊஸ், பூஸ், கேமுவல், கேசேத், ஆசோ, பில்தாஷ் அண்ட் பெத்வேல். சகோதரர் யார் என்று பார்க்கும்போது ஊஸ், பூஸ், கேமுவல், கேசேத், ஆசோ, பில்தாஸ் மற்றும் பெத்வேல். மீனிங் ஆஃப் த நேம் அண்ட் ரோல், பெயரின் பொருள் மற்றும் பங்கு என்னவென்று பார்க்கும்போது மீனிங், த நேம் ஜித்லாப் மீன்ஸ் வீப்பிங் ஆர் ஃபுல் ஆஃப் டியர்ஸ். இந்த பெயரின் அர்த்தத்தை பார்க்கும்போது இத்லாப் என்ற பெயருக்கு அழுகை அல்லது கண்ணீர் நிறைந்தது என்று பொருளாகிறது. சிக்னிபிகன்ஸ், ஜித்லாப் இஸ் இன்ட்ரடியூஸ்ட் வென் லிஸ்டிங் த ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஆபிரகாம் ஹூ ரிமைன்ட் இன் த லேண்ட் ஆஃப் ஆரான். முக்கியத்துவம் என்னவென்று பார்க்கும்போது, ஆறாம் தேசத்தில் தங்கிவிட்ட ஆபிரகாமின் உறவினர்களை பட்டியலிடும் போது இத்லாம் அறிமுகப்படுத்தப்படுகிறார். நோ ஃபர்தர் டீடைல்ஸ் ரிகார்டிங் இஸ் பர்சனல் லைஃப் ஈவென்ட்ஸ் ஆர் ஆக்டிவிட்டிஸ் ஆர் மென்ஷன் இன் த பைபிள். இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நிகழ்வுகள் அல்லது செயல்பாடுகள் குறித்த கூடுதல் தகவல்கள் எதுவும் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. ஜீனாலஜி ஆஃப் பெத்வே, நெக்ஸ்ட் சன், ஹி இஸ் த லாஸ்ட் சன் ஐ திங்க். ஜீனாலஜி ஆஃப் பெத்வே இன் ஜெனசிஸ் 22:22, பெத்வேல் இஸ் மென்ஷன்ட் ஆஸ் த யங்கஸ்ட் சன் பார்ன் டு நாகோர் அண்ட் ஹிஸ் வைஃப் மீகா. பெத்வேலின் வம்ச வரலாறை பார்க்கும்போது, ஆதியாகமம் 22:22 ஆபிரகாமின் சகோதரரான நாகோருக்கும் அவரது மனைவி மில்காவுக்கும் பிறந்த இளைய மகனாக பெத்வேல் குறிப்பிடப்பட்டுள்ளார். தீஸ் வேர்ஸ் அப்பியர் இன் ஜீனாலஜி ப்ரொவைடிங் ஆபிரகாம் வித் இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிஸ் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி இன் த லேண்ட் ஆஃப் ஆராம். ஆராம் தேசத்தில் உள்ள தனது விரிவான குடும்பத்தை பற்றிய தகவல்களை ஆபிரகாமுக்கு தெரிவிக்கும் வம்சாவளி பட்டியலில் இந்த வசனம் இடம்பெற்றுள்ளது. The following verse identifies Bethuel as the father of Rebecca. This makes him both a first cousin and father-in-law to Isaac. அடுத்த வசனத்தில் பெத்வேல் ரெபேக்காவின் தந்தையாக அடையாளம் காணப்படுகிறார். இதன் மூலம் அவர் ஈசாக்கிற்கு ஒன்று விட்ட சகோதரராகவும் மாமனராகவும் அமைகிறார். ஃபேமிலி அண்ட் பேக்ரவுண்ட், குடும்பம் மற்றும் பின்னணி. பேரண்ட்ஸ் சன் ஆஃப் நாகூர் அண்ட் மில்கா, இவர் வந்து நாகூருக்கும் மில்காலுக்கும் மகனாக பிறந்தவர். யாரு? பெத்வேல். ரிலேஷன்ஷிப் டு ஆபிரகாம், நெவ்யூ சன் ஆஃப் ஹிஸ் பிரதர். ஆபிரகாமுடன் உறவு என்னவென்று பார்க்கும்போது, இவர் வந்து ஆபிரகாமுடைய சகோதரன் மகனாக இருக்கிறார், நாகூரின் மகனாக இருக்கிறார். ரிலேஷன்ஷிப் ஐசக், ஃபர்ஸ்ட் கசின் அண்ட் லேட்டர் த ஃபாதர் ஆஃப் ஐசக்ஸ் வைஃப். ஈசாக்குடனான உறவு பார்க்கும்போது, ஒன்று விட்ட சகோதரன் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பிற்காலத்தில் ஈசாக்கின் மனைவியான ரெபேக்காளுக்கு தந்தையாக இருக்கிறார். சிப்லிங்ஸ், ஒன் ஆஃப் த 8 சன்ஸ் இன்க்ளூடிங் உல்ஸ், பூஸ், கேமுவல், கேசித், ஆசோ, பில்தாஸ் அண்ட் ஜித்லா. சகோதரர்களை பார்க்கும்போது உல்ஸ், பூஸ், கேமுவல், கேசித், ஆசோ, பில்தாஸ் அண்ட் இத்லா உள்ளிட்ட 8 மகன்களில் ஒருவராக இவர் இருக்கிறார். சில்ட்ரன், ஃபாதர் ஆஃப் ரெபேக்கா அண்ட் லாபான். இவருடைய பிள்ளைகள் யார் என்று பார்க்கும்போது, பெத்வேலுக்கு பிள்ளைகள் யார் என்று பார்க்கும்போது, ரெபேக்கா மற்றும் லாபான் ஆகியோருக்கு இவர் தந்தையாக இருந்தார். ரோல் இன் பிப்ளிக்கல் ஹிஸ்டரி, வேதாகமத்தில் வேதாகம வரலாற்றில் இவருடைய பங்கு என்னவென்று பார்க்கும்போது, இன்ட்ரடக்ஷன், ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன், ஹிஸ் நேம் ஃபர்ஸ்ட் அப்பியர்ஸ் இன் தி ஃபேமிலி ஜீனாலஜி லிஸ்டட் இன் ஜெனிசிஸ் 22. அறிமுகம் பார்க்கும்போது, ஆதியாகமம் 22 உள்ள குடும்ப வம்சாவளி பட்டியலில் இவரது பெயர் மட்டுமே முதலில் குறிப்பிடப்படுகிறது. லேட்டர் அப்பியரன்ஸ், பிற்கால தோற்றம் என்னவென்று பார்க்கும்போது, பெத்வேல் இஸ் பிரீஃப்லி மென்ஷன்ட் இன் ஜெனிசிஸ் 24 வென் ஆபிரகாம் சர்வன்ட் எலியேசர் டிராவல் டு ஃபைண்ட் எ வைஃப் ஃபார் ஐசக். பிற்கால தோற்றம் வந்து ஈசாக்கிற்கு பெண் தேடி ஆபிரகாமின் ஊழியரான எலியேசர் பயணம் செய்த போது ஆதியாகமம் 24 பெத்வேல் சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறார். Although Bethuel consented to Rebecca's departure, his son Laban played a more prominent role in the marriage negotiation. ரெபேக்காவை அனுப்ப பெத்வேல் சம்மதித்திருந்தாலும், திருமண பேச்சுவார்த்தைகளில் பெத்வேலின் மகன் லாபான் அதிக முக்கியமான பங்கை வகித்தார். நோட்ஸ் ஆன் ரெபேக்கா. அடுத்த ரெபேக்கா பற்றிய குறிப்புகள். ரெபேக்கா இஸ் இன்ட்ரோடியூஸ்ட் த்ரூ த லீனேஜ் ஆஃப் நாகோர், ஆபிரஹாம்ஸ் பிரதர். ஆதியாகமம் 22:22 ஆபிரகாமின் சகோதரனான நாகூரின் வம்சாவளியாக ரெபேக்கா அறிமுகமாகின்றார். கேமுவேல், த ஃபாதர் ஆஃப் ஆராம், இஸ் மென்ஷன்ட் அஸ் ஒன் ஆஃப் த நாகூர் சன். நாகூரின் மகன்களில் ஒருவராக ஆராமின் தந்தை கேமுவேல் குறிப்பிடப்படுகிறார். தீஸ் எஸ்டாப்ளிஷஸ் த ஃபேமிலி பேக்ரவுண்ட் தட் லீட்ஸ் டு ரெபேக்காஸ் பர்த் அண்ட் அ ஃபியூச்சர் மேரேஜ் டு ஐசக். இது ரெபேக்காவின் பிறப்பு மற்றும் ஈசாக்குடனான அவரது எதிர்கால திருமணம் ஆகியவற்றிற்கு இட்டு செல்லும் குடும்ப பின்னணியை உறுதிப்படுத்துகிறோம். ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரெபேக்காவுக்கு, கிராண்ட் ஃபாதர் நாகோர், ஆபிரஹாம்ஸ் பிரதர். தாத்தா வந்து நாகோர், ரெபேக்காவின் தாத்தா வந்து நாகோர். கிராண்ட் மதர் மில்கா, பாட்டி வந்து மில்கால். ஃபாதர் பெத்துவேல். தந்தை பெத்துவேல் அண்ட் பிரதர் லாபான், சகோதரன் லாபான். லிட்டரரி அண்ட் கன்வென்ஷனல் சிக்னிபிகன்ஸ், இலக்கியமான மற்றும் உடன்படிக்கை சார்ந்த முக்கியத்துவம். ஃபோர்ஷோடையிங், ஃபர்ஸ்ட் ஃபோர்ஷோடையிங், த மென்ஷன் ஆஃப் ரெபேக்காஸ் ஃபேமிலி டீடைல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் ஜெனிசிஸ் 22 ஃபாலோயிங் த ஈவெண்ட் வேர் ஐசக் வாஸ் டு பி சாக்ரிஃபைஸ் இண்டிகேட்ஸ் தட் காட் ஹேட் ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் த ஃபியூச்சர் பிரைட் நீடட் டு கண்டினியூ த கவனன்ட் லைன். முன்னறிவிப்பு, ஆதியாகமம் 22 இறுதியில் ஈசாக்கு பலியிடப்படவிருந்த நிகழ்வுக்கு பிறகு ரெபேக்காவின் குடும்ப விவரங்கள் குறிப்பிடப்படுவது உடன்படிக்கை வம்சத்தை தொடர தேவையான எதிர்கால மனப்பெண்ணை தேவன் ஏற்கனவே ஆயத்தம் செய்துள்ளார் என்பதை குறிக்கிறது. லீனேஜ், ஹர் கனெக்ஷன் டு நாகோஸ் ஃபேமிலி என்ஷூர்ஸ் தட் ஐசக் மேரிஸ் வித் இன் ஹிஸ் ஓன் ஃபேமிலி லீனேஜ் rather than taking the wife from the local Canaanite population. வம்சாவளி, நாகோரின் குடும்பத்துடன் அவளுக்குள்ள தொடர்பு ஈசாக்கு தான் வசித்த உள்ளூர் கானானிய மக்களிடமிருந்து அல்லாமல் தன் சொந்த குடும்ப வம்சாவளிக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்வதை உறுதி செய்கிறது. Now we are going to learn some life lessons of chapter 22. இப்பொழுது ஆதியாகமம் 22 அத்தியாயத்தில் நாம் பெறுகின்ற வாழ்க்கை பாடங்கள் சிலவற்றை பார்த்துவிட்டு ரெய்மாளின் பிள்ளைகளுக்கு கடந்து போவோம். ஜெனசிஸ் சாப்டர் 22 ரீகவுண்ட்ஸ் த ஈவெண்ட் வேர் ஆபிரகாம் ப்ரிப்பேர்ட் டு ஆஃபர் ஹிஸ் ஒன்லி சன் ஐசக் ஆஸ் அ சாக்ரிஃபைஸ் டு காட். ஆதியாகமம் 22 ஆபிரகாம் தனது ஒரே மகனாகிய ஈசாக்கை தேவனுக்கு பலி செலுத்த முன்வந்த நிகழ்வு விவரிக்கப்படுகிறது. God tested Abraham by asking him to sacrifice his son on Mount Moriah. மோரியா மலையில் ஆபிரகாம் தனது மகனை பலியிட வேண்டும் என்று அவரிடத்தில் தேவன் கேட்டு ஆபிரகாமை சோதித்தார். This powerful narrative teaches us that faith involves profound testing, intense and immediate obedience, and the assurance that God will provide a way when human hope falters. இந்த சக்தி வாய்ந்த வரலாறு விசுவாசமானது ஆழமான சோதனையையும் தீவிரமான மற்றும் உடனடியான கீழ்ப்படிதலையும் மனித நம்பிக்கை தளர்ந்து போகும்போது தேவன் ஒரு வழியை வழங்குவார் என்பதையும் என்ற உறுதியையும் உள்ளடக்கியது என்பதை நமக்கு கற்பிக்கிறது. கீ லைஃப் லெசன்ஸ், முக்கியமான வாழ்க்கை பாடங்கள் என்ன? 1. எக்ஸ்பெக்ட் டெஸ்ட். 1. சோதனைகளை எதிர்பாருங்கள். God does not test our faith to destroy us. Rather, He tests and strengthens it during difficult times. சோதனையை எதிர்பாருங்கள். தேவன் நம் விசுவாசத்தை சோதிப்பது நம்மை அழிப்பதற்காக அல்ல, மாறாக கடினமான காலங்களில் நம் விசுவாசத்தை சோதித்து அதை வலுப்படுத்துவதற்காகவே இவர் செய்கிறார். 2. Obey immediately. Abraham rose early the next morning and obeyed. This demonstrates that true obedience neither delays nor argues with God's call. 2. உடனடியாக கீழ்ப்படியுங்கள். ஆபிரகாம் மறுநாள் காலையில் சீக்கிரமாக எழுந்து கீழ்ப்படிந்தார். இது உண்மையான கீழ்ப்படிதல் தேவனுடைய அழைப்பை தாமதப்படுத்தாது அல்லது அதனுடன் வாதிடாது என்பதை காட்டுகிறது. 3. Lesson number 3. Surrender what you cherish. This test reveals whether we hold on to our greatest blessing and sources of security too tightly or if we place them above God. 3. பாடம், நீங்கள் நேசிப்பவற்றை விட்டுக் கொடுங்கள். நமது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் பாதுகாப்புகளையும் நாம் அலட்சியமாக வைத்திருக்கிறோமா அல்லது தேவனுக்கு மேலாக அவற்றை வைக்கிறோமா என்பதை இந்த சோதனை வெளிப்படுத்துகிறது. Lesson number 4. Trust in God's provision. At the last moment, God provided a ram in the thicket. 4. பாடம், தேவனுடைய ஏற்பாட்டை நம்புங்கள். இறுதி தருணத்தில் தேவன் புதரில் ஒரு ஆட்டுக்கடாவை கொடுத்தார். This proves that when we reach the limits of our own strength, our Lord provides for our needs. இது நமது சொந்த பலத்தின் முடிவை நாம் அடையும் போது நமது கர்த்தர் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிறார் என்பதை நிரூபிக்கிறது. 5th lesson. Lesson number 5. Look forward with hope. பாடம் 5 வந்து நம்பிக்கையுடன் முன்னோக்கி பாருங்கள். ஆபிரகாம் பிலீவ்ட் தட் ஈவன் இஃப் ஐசக் வேர் டு டை, காட் ஹேட் த பவர் டு ரைஸ் ஹிம் ஃப்ரம் த டெட். திஸ் எக்ஸம்பிளிஃபைட் அட் எட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். ஈசாக்கு மரித்தாலும் அவரை மரித்தவனு எழுப்ப தேவனுக்கு வல்லமை உண்டு என்று ஆபிரகாம் நம்பினார். இது நித்திய கண்ணோட்டத்தை அவருக்கு முன்மாதிரியாக காட்டிற்று. Now we come to the verse number 23 and 24, the last verses of this chapter. First, let us read the verses. இப்பொழுது நாம் இந்த அத்தியாயத்தின் ஆதியாகமம் 22 அத்தியாயத்தின் கடைசி இரண்டு வசனங்களுக்கு வருகின்றோம். முதலில் வசனங்களை வாசிப்போம். Verse number 23 and 24. These eight Micah bore to the Nagor, Abraham's brother. அந்த எட்டு பேரை மில்க்கால் ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோருக்கு பெற்றாள். Verse number 24. His concubine, whose name was Reima, also bore Teba, Gaham, Pahas and Maka. 24 வசனம் சொல்லுகிறது, ரெய்மா என்று பெயர் கொண்ட அவனுடைய மருமனையாட்டியும் தேபா, காகாம், தாகாஸ், மாகா என்பவர்களை பெற்றாள். நாகோர் had a concubine named Reima. She bore him 4 sons. Their history is as follows. நாகோருக்கு ரெய்மாள் என்ற மருமனையாட்டி இருந்தாள். அவள் நாகோர் மூலமாக பெற்ற மகன்கள் 4 மகன்கள். அவர்களுடைய வரலாறு பின்வருமாறு. The genealogy of Teba. தேபா என்பவரும் வம்ச வரலாறு. முதல்ல தேபா, காகாம், தாகாஸ், மாகா. அதுல ஃபர்ஸ்ட் வந்து தேபா. தேபா இஸ் நேம்ட் அஸ் ஒன் ஆஃப் த 4 சன்ஸ் பார்ன் டு ரெய்மா, த கான்கிபைன் ஆஃப் ஆபிரஹாம்ஸ் பிரதர் நாகோர். ஹிஸ் பிரதர்ஸ் ஆர் காகாம், தாகாஷ், மாகா. தேபா என்பவரின் வம்ச வரலாறு பார்க்கும்போது ஆதியாகமம் 22-24 ஆபிரஹாமின் சகோதரன் நாகோரின் மறுமனையாட்டியான ரெய்மாவுக்கு பிறந்த 4 குமாரர்களில் ஒருவராக தேபா குறிப்பிடப்படுகிறார். அவரது சகோதரர்கள் பார்க்கும்போது காகாம், தாகாத் அல்லது மற்றும் மாகா அவர்கள். ஃபேமிலி கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் சன் இஸ் தேபா. த ஃபேமிலி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தேபா இஸ் ஃபாதர் நாகோர், மதர் ரெய்மா, நாகோர்ஸ் கான்குபைன் ஆர் செகண்ட் வைஃப். சிபிலிங்ஸ் காகாம், தாகாஷ் அண்ட் மாகா. குடும்ப பின்னணியை பார்க்கும்போது இவருடைய தகப்பன் வந்து நாகோர், தாய் வந்து ரெய்மா, நாகோரின் மருமனையாட்டி. சகோதரர்கள் வந்து காகாம், தாகா, மாகா. ஹாப் பிரதர்ஸ் யாரு? ஹூஆர் த ஹாப் பிரதர்ஸ்? தட் மீன்ஸ் த சன் ஆஃப் நாகோர் த்ரூ மில்கா. வாட் வி நோ த நேம்ஸ் ஆல்ரெடி. ஓஸ், போஸ், கேமுவல், கேசெத், ஆசோ, பில்தாஷ், ஜிப்லாத் அண்ட் பெத்வேல், சன் ஆஃப் நாகோஸ் வைஃப் மில்கா. அரைசவர்கள் யார் என்று பார்க்கும்போது ஊஸ், பூஸ், கேமுவல், கேசித், ஆசோ, பில்தாஸ், இத்லாம் மற்றும் பெத்வேல். இந்த பெத்வேல் நாகோரின் இந்த எட்டு பேரும் நாகோரின் மனைவியான மில்காவுக்கு பிறந்தவர்கள். அதனால இவருக்கு அரைசவர் என்று அழைக்கப்படுகிறார். சிக்னிபிகன்ஸ் இன் ஸ்கிரிப்சர். வேதாகமத்தில் இவருக்கான முக்கியத்துவம் லிமிட்டெட் மென்ஷன். தேபா இஸ் ஏ மைனர் ஜீனாலஜிக்கல் ஃபிகர் இன் த பைபிள். த டெக்ஸ்ட் of Genesis 22 does not provide any further narratives, events or historical details about his life or descendants. குறைவான குறிப்பு தான் காணப்படுகிற தேபாவை பற்றி. வேதாகமத்தில் தேபா ஒரு சிறிய அளவிலான வம்சோழி பாத்திரமாகவே காணப்படுகிறார். ஆதியாகமம் 22 உள்ள பகுதி அவரது வாழ்க்கை அல்லது சந்ததியினர் குறித்த வேறு எந்த வரலாறுகளையோ நிகழ்வுகளையோ அல்லது வரலாற்று விவரங்களையோ வழங்கவில்லை. பிராடர் பர்பஸ். The genealogy bridges the dramatic narrative of Abraham offering Isaac with the upcoming introduction of Rebecca, who has become Isaac's wife. பரந்த நோக்கம் என்னவென்று பார்க்கும்போது இந்த வம்சவழி பட்டியலானது ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட முன் வந்த அந்த முக்கிய நிகழ்வுக்கும் ஈசாக்கின் மனைவியாக வரவிருக்கும் ரெபேக்காளின் அறிமுகத்துக்கும் இடையே ஒரு பாலமாக அமைகிறது. இட் எஸ்டாப்ளிஷ் தட் Abraham's extended family back in Aram, Mesopotamia was growing and active while Abraham's branch walked out its faith in Canaan. Canaan தேசத்தில் ஆபிரகாமின் குடும்ப கிளை விசுவாச பாதையில் பயணித்துக் கொண்டிருந்த அதே வேளையில்
1: ஆறாம் அல்லது மெசபத்தேமியில் இருந்த ஆபிரகாமின் விரிவான குடும்பமும் வளர்ந்து செயல்பாட்டில் இருந்தது என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. நெக்ஸ்ட், டீடைல்ஸ் அபவுட் காகாம். அடுத்ததாக இரண்டாவது மகன் காகாம் பற்றிய விவரங்கள். காகாம் இஸ் எ மைனர் பிபிலிக்கல் ஃபிகர் மென்ஷன் இன் ஜெனிசிஸ் 22-24. ஆதியாகமம் 22-24 குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறிய பிபிலிய கதாபாத்திரம் தான் இந்த காகாம் ஆவார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி ஃபோர் சன்ஸ் ஆஃப் ரெய்மா, த கான்கபைன் ஆஃப் நாகூர், ஆபிரஹாம்ஸ் பிரதர். ஹிஸ் பிரதர்ஸ் தேபா, தாகாஷ் அண்ட் மாகா. ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மறுமனைவியான ரேமாவுக்கு பிறந்த நான்கு மகன்களில் இவரும் ஒருவர். இவருடைய சகோதரர்கள் தேபா, தாகா மற்றும் மாகா ஆவார்கள். தாகாஸ் மற்றும் மாகா ஆவார்கள். ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபாதர் நாகோர், மதர் ரெய்மா, நாகோஸ் கான்கபைன். குடும்ப பின்னணி பார்க்கும்போது இவருடைய தந்தை வந்து நாகோர், தாய் வந்து நாகோரின் மறுமனைவியான ரெய்மா. லீனேஜ். Gaham's family represents an extended branch of Abraham's family tree which remained in Mesopotamia. வம்சாவளி பார்க்கும்போது மெசபத்தோமியாவில் தங்கியிருந்த ஆபிரகாமின் குடும்ப மரத்தின் ஒரு விரிவான கிளை குடும்பத்தை காகாமின் குடும்பம் பிரதிபலிக்கிறது. சிக்னிபிகன்ஸ் இன் தி பைபிள். ஜீனாலஜிக்கல் ரெக்கார்ட். திஸ் வெர்ஸ் விச் லிஸ்ட் நாகோர் டிசனன்ஸ் serves as a bridge to the events described in Genesis chapter 24. வேதாகமத்தில் இது முக்கியத்துவம். வம்சவழி பதிவு. நாகோரின் சந்ததியினர் பட்டியலிடும் இந்த வசனம் ஆதியாகமம் 24 அதிகாரத்தில் விவரிக்கப்படும் நிகழ்வுகளுக்கு ஒரு பாலமாக அமைகிறது. இந்த சாப்டர் ஆபிரகாம் sought a wife for his son Isaac from this very extended family circle, leading to the marriage of Isaac to Rebecca, the daughter of Bethuel. அந்த அதிகாரத்தில் ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கிற்கு இதே விரிவான குடும்ப அமைப்பிலிருந்தே ஒரு மனைவியை தேடினார். இது பெத்வேலின் மகளான ரெபேக்காளை ஈசாக்கு மனமுடித்துக் கொடுக்கும் நிகழ்வுக்கு வழிவகுத்தது. ஹிஸ்டாரிக்கல் டீடைல். தி பைபிள் டஸ் நாட் ரெக்கார்ட் எனி ஸ்பெசிபிக் ஆக்ஷன்ஸ் டேக்கன் பை காகாம், கீ ஈவென்ட்ஸ் இன் ஹிஸ் லைஃப், ஆர் தி ஹிஸ்டரி ஆஃப் ட்ரைப் அசோசியேட்டட் வித் ஹிம். வரலாற்று விவரம் பார்க்கும்போது காகாம் மேற்கொண்ட குறிப்பிட்ட செயல்கள், அவரது வாழ்க்கையின் முக்கிய நிகழ்ச்சிகள் அல்லது அவரை சார்ந்த கோத்திரத்தின் வரலாறு ஆகியவை குறித்து வேதாகமம் எதையும் பதிவு செய்வதில்லை. இஸ் நேம் மென்ஷன்ட் சோர்லி டு டாக்குமெண்ட் திஸ் பர்டிகுலர் பிரான்ச் ஆஃப் நாகோர் ஃபேமிலி. நாகோரின் மற்றொரு குடும்ப கிளையை ஆவணப்படுத்துவதற்காகவே இவரது பெயர் மட்டும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், சன் தாகாஷ். டீடைல்ஸ் அபவுட் தாகாஷ். அடுத்ததாக தாகாஸ் பற்றிய விவரங்கள். அடுத்த மகன் ஆகிய தாகாஸ் பற்றிய விவரங்கள். இன் ஜெனசிஸ் 22-24 தாகாஸ் இஸ் மென்ஷன்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஃபோர் சன்ஸ் பார்ன் டு ரெய்மா, த கான்பைன்ஸ் ஆஃப் ஆபிரஹாம்ஸ் பிரதர் நாகோர். இஸ் பிரதர்ஸ் வேர் தேபா, காகாம் அண்ட் மாகா. ஆதியாகமம் 22-24 ஆபிரஹாமின் சகோதரரான நாகோரின் மறுமனைவியான ரெய்மாவுக்கு பிறந்த நான்கு குமாரர்களில் ஒருவராக தாகாஸ் குறிப்பிடப்பட்டுள்ளார். இவருடைய சகோதரர்கள் தேபா, காகாம் மற்றும் மாகா ஆவார்கள். ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபாதர் நாகோர், மதர் ரெய்மா, பிரதர்ஸ் வந்து தேபா, காகாம், மாகா. குடும்ப பின்னணி பார்க்கும்போது தந்தை நாகோர், தாய் வந்து ரெய்மா, நாகோரின் மறுமனையாக்கி, அந்த சகோதரர்கள் வந்து தேபா, காகாம் மற்றும் மாகா. கீ டீடைல்ஸ், முக்கிய விவரங்கள் பார்க்கும்போது மீனிங் ஆஃப் த நேம் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் ஹியர். In Hebrew, the word thagash generally refers to the skin of a type of marine animal used in the construction of the tabernacle, often translated as the badger or porpoise. Thagasu, its Hebrew name is thagasu. பெயரின் பொருள் பார்க்கும்போது எபிரேய மொழியில் தாகாஸ் என்ற சொல் பொதுவாக ஆசரிப்பு கூடாரத்தை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு வகை கடல்வாழ் விலங்கின் தோலை குறிக்கிறது. பெரும்பாலும் பேட்ஜர் அல்லது போர்பாய்ஸ் என்ற விலங்கின் தோல் என்ற பொருளில் தமிழிலே இது தகசத்தோல் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இங்கு இது ஒரு நபரின் பெயராகவே பயன்படுத்தப்படுகிறது. ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அப்பார்ட் ஃப்ரம் தி ஸ்பெசிபிக் ஜினாலஜிக்கல் ரெஃபரன்ஸ் இன் ஜெனிசிஸ் 22-24, தாகாஸ் இஸ் நாட் மென்ஷன் எனிவேர் எல்ஸ் இன் தி பைபிளிக்கல் ஹிஸ்டரி ஆர் நரேட்டிவ். வரலாற்று பதிவு. ஆதியாம் 22-24 உள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட வம்சோழி குறிப்பை தவிர விவிலிய வரலாறு அல்லது விவரிப்பில் காகாஸ் வேறு எங்கும் குறிப்பிடப்படவில்லை. He belongs to the broader Aramean or Nagarite clan of which Isaac's wife Rebecca was also a part. ஈசாக்கின் மனைவியான ரெபேக்கால் பிற்காலத்தில் தோன்றிய அந்த அரமேய நாகோர் குலத்தில் ஒரு பகுதியாக இவர் விளங்குகிறார். நெக்ஸ்ட் சன் இஸ் மாக்கா. டீடைல்ஸ் அபவுட் மாக்கா. அடுத்த மகன் மாக்கா. மாக்காவை பற்றிய விவரங்கள் இன் ஜெனசிஸ் 22:24 மாக்கா இஸ் மென்ஷன்ட் அஸ் ஒன் ஆஃப் த ஃபோர் சன்ஸ் பார்ன் டு ரேமா த கான்குபைன் ஆஃப் ஆபிரஹாம்ஸ் பிரதர் நாகோர். இஸ் பிரதர்ஸ் வர் தேபா, காகாம் அண்ட் தாகாஸ். மாக்காவின் விவரங்கள் பார்க்கும்போது ஆதியாம் 22:24 ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மறுமனைவியான ரெய்மாவுக்கு பிறந்த நான்கு குமாரிகள் ஒருவராக மாக்கா குறிப்பிடப்பட்டுள்ளார். இவருடைய சகோதரர்கள் தேபா, காகாம் மற்றும் தாகாஸ் அவர்கள். ஃபேமிலி பேக்ரவுண்ட். ஃபாதர் நாகோர், மதர் ரெய்மா. குடும்ப பின்னணி பார்க்கும்போது தந்தை நாகோர், தாய் ரெய்மா, நாகோரின் மறுமனைவி மறுமனையாட்டி. பிராடர் ஜீனாலஜி. The section of Genesis 22 lists the descendants of Nagor. Paranda vamsavali paarkumbodhu aaniyam 22 in indha pagudhi Nagorin sandhadi neripattil idugiradhu. Specifically it introduces Bethuel and his daughter Rebecca. Kurippaga Bethuel matrum avarude magal Rebecca aagiyore idu arimapaduthargal. This sets the stage for account of Isaac's marriage found in chapter 24. இது ஆதியம் 24 இடம்பெறும் ஈசாக்கின் திருமண நிகழ்வுக்கான பின்னணியை அமைக்கிறது. கீ டீடைல்ஸ், முக்கிய விவரங்கள். ஜெண்டர் ஐடென்டிட்டி. Although the name மாக்கா appears elsewhere in the Bible primarily as a female name or the name of a geographical region, in this chapter, the specific verse is identified as a male descendant of Nagor. பாலின அடையாளம். வேதாகமத்தில் பிற்காலத்தில் மாக்காள் என்ற பெயர் பெரும்பாலும் ஒரு பெண்ணின் பெயராகவோ அல்லது ஒரு புவியியல் பகுதியின் பெயராகவோ காணப்பட்டாலும் இந்த குறிப்பிட்ட வசனத்தில் நாகோரின் ஆண் சந்ததியாராகவே இவர் அடையாளம் காணப்படுகிறார். தாவீதின் மனைவி ஒருத்திக்கு பேர் கூட மாக்காள், அது மாக்காள். ஆனால் இங்கே வந்து மாக்கா, இது வந்து ஆண்பால். ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட். அபார்ட் ஃப்ரம் திஸ் ஜியோலஜிக்கல் லிஸ்ட், த பைபிள் ரெக்கார்ட்ஸ் நோ அதர் பயோகிராபிக்கல் டீடைல்ஸ். Events are distinct clan histories regarding Maka, the son of Rehma. வரலாற்று பதிவு. இந்த வம்சவழி பட்டியலை தவிர ரெய்மாவின் குமாரனான மாக்காவை பற்றி வேறு எந்த வாழ்க்கை வரலாற்று விவரங்களோ நிகழ்வுகளோ அல்லது தனித்துவமான குல வரலாறுகளோ வேதாந்தில் குறிப்பிடப்படவில்லை. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in his word. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்துக்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். இஃப் தி லார்ட் வில்ஸ், நெக்ஸ்ட் வீக் ஆன் த சேம் டே அட் த சேம் டைம் வி வில் எக்ஸாமின் த டீடைல்ஸ் அபவுட் த டெத் அண்ட் பரியல் ஆஃப் சாரா ஃபவுண்ட் இன் சாப்டர் 23. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகம் 23 அதிகாரத்தில் உள்ள சாராளின் மரணம் மற்றும் அடக்கம் பற்றிய விவரங்களை ஆராய்வோம். My heartfelt thanks to our dear brother Pandakit and his team for their excellent work in broadcasting this study through the Ignite Radio. In the Ignite வானொலி ஒளிபரப்பின் மூலமாக இந்த பாடத்தை ஒளிபரப்பும் அருமையான சகோதரர், அன்புக்குரிய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My sincere thanks to the dear brother David, brother Jack Williams, and Sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒலிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரி ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒலிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. Greetings to all of you, my dear brothers and sisters. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.
0: உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் அருமையான சகோதரிகளே சகோதரிகளே.
2: Amen. Thank you so much, Brother Joseph, for that sermon. And my dear Ignatius, we're going to take a quick commercial and we're going to call our brother and we're going to speak with him.
3: வணக்கம். என் பேர் ஆலன் ஜாஷுவா. நான் இங்கு சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் சபையின் ஒரு அங்கத்தினர். நீங்கள் வான்கூவர் அல்லது அருகில் இருந்தால் உங்களை 15042 92nd Avenue இருக்கும் சரி சர்ச் ஆஃப் கிரைஸ்டுக்கு அன்போடு அழைக்கிறோம். எங்கள் தொலைபேசி எண் 604-588-6717.
2: Welcome back to Ignite Radio, my dear Igniters. This is Sister Deepthi reporting from Hyderabad, India. And let's call Brother Joseph and we're going to speak with him.

0: Brother David, how are you?
1: Hello, sister. Hi, fine, sister.
0: Thank you. What's about your last week? How it went? Would you like to share to our regulators about your God's work, what you are doing? Amen.
1: Thank you,
0: so,
1: Amen, sister.
0: So, brother, you got love from our brothers and sisters here, and just a second, brother. So we have a brother Joseph, and brother Joseph has given one heart, and he is also sending greetings and best wishes, brother Murugan David.
1: Oh, thank you, Joseph brother. Your lesson, so good lesson. I am here
0: thank
1: is
0: you.
1: Very thank you, brother.
0: That.
1: Thank
0: and
1: you.
0: And we have Sister TL. Sister TL also listening to your words.
1: Yeah, thank you, dear sister. You are a very, very nice sister. You all great radio program. You send your like
0: Amen.
1: It.
0: And
1: so
0: brother
1: thank
0: David,
1: you, sister.
0: Would you like to share any outline about your sermon? What you want to share today?
1: Yeah. Tamil Dev Bhakti ulla pilegalaga vaaluvadharku nam eppadi ella vaalanum appdin vedavathirunda sila vaarthigala naan padivittirukken. அதோடு சேர்த்து சரீரத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறத நான் அதில் காண்பிச்சிருக்கிறேன். ஸோ பைபிள் ரீடிங் இஸ் வண்டர்ஃபுல் ஃபைத் கிவிங் ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ ஜீசஸ் லைவ் இஸ் டீச்சிங். ஐ எம் எனி டைம் ப்ரேயர் இஸ் இந்தியா சிஸ்டர் ஐ எம் ரெக்கமெண்ட் இஸ் எனி டைம். ஸோ இந்தியா இஸ் லாங்குவேஜ் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட் கேரளா மலையாளம். ஸோ மலையாளம் இஸ் எஃப்எம் எக்ரேட் ரேடியோ ப்ரோரோம் என்கரேஜிங் வினோத் மேத்யூ. ஸோ சச் அ பிரஸ்ட் பிக்சர் ஐ எம் கண்டினியூ காலிங். ஸோ பிரதர் வில்லியம்ஸ் ஜாக் வில்லியம்ஸ் பிரதர்ஸ் இஸ் காலிங் கான்ட்ராக்ட். ஸோ நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட் இந்தியா டெவலப்மெண்ட் கேரளா ஸ்டேட் வெரி வெரி எக்ரேட் ரேடியோ. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கர்நாடகா ஸ்டேட் இஸ் டக்லஸ் பிரதர்ஸ். ஸோ ஐ எம் காலிங் பேசிட்டு இருக்கிறேன், ஸ்பீக்கிங் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அவங்களும் இதுல இன்வால்வ் ஆவாங்கன்னு நான் நம்புறேன், அதுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியா முழுவதும் இருக்கு எல்லா லாங்குவேஜ் இந்தியா. ஸோ எல்லா லாங்குவேஜுக்கும் எக்னே ரேடியோ இஸ் சர்ச் ஆஃப் கிறிஸ்ட் டீச்சிங் 2006 எண்டு. ஸோ ஃபுல்
0: and we will pray for that. And my dear Ignatius, we're going to take a quick commercial and we will pass this mic to Brother David. Thank you so much, Brother David. We will take a quick break.

கிறிஸ்துக்கும் பிரியமான எக்னெட் ரேடியோ வானொலி நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினை வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவடி பிள்ளைகளே, வாரந்தோறும் தமிழ் வழி மொழி வாயிலாக உலகம் எங்கும் இருக்கின்ற எக்னெட் ரேடியோ எஃப்எம் மூலமாக தமிழ் வழி மொழியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் மீண்டும் இயேசுவை வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, விசேஷமாக வானொலி நேயர்களே, உங்கள் யாவருக்கும் உன்னதத்தின் செய்தியை நமக்கு கொண்டு வந்த ஆண்டவர் இயேசுவின் தூய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். ஏனென்றால் தேவபத்தின் ரகசியம், தி மிஸ்டரி ஆஃப் குட் லெசன்ஸ், இந்த ரகசியத்தை குறித்து பலர் பலவிதமான கருத்துடையவர்களாக இருக்கின்றனர். இந்த ரகசியத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும் போது மிக தெளிவாக எழுதினார். தேவபத்திற்குரிய ரகசியமானது யாவருக்கும் ஒப்புக்கொள்ளும்படியாகவே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், அவிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புரஜாதியிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். 1 தீமோத்தேயு 3:16 நாம் வாசிக்கின்றோம். காலகாலமாக பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் நம் தம்முடைய வார்த்தைகள் மூலம் பேசி வந்த தேவன் இந்த கடைசி நாட்களிலே தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். God was manifested in the flesh. எப்படி வந்தார், எப்பொழுது வந்தார் என்று கேட்கிறீர்களா? தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லப்பட்டபடியாக இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னார். இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். மத்தேயு 1:23 அந்தபடியாக இயேசு கிறிஸ்துவின் மரியாள் பெற்றெடுத்தார். அந்நாட்களிலே உலகமெங்கு குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகஸ்து ராயனால் கட்டளை பிறந்தது. அவருடைய பிறப்பை வைத்து சரித்திரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு கிமு அதாவது பிசி என்றும் கிபி ஏடி என்றும் சொல்லப்பட்டிருந்தது. இது ஏதோ ஒரு மூலையில் நடந்த சம்பவம் அல்ல, உலகமறிந்த உண்மையாய் இருக்கிறது. ஆகையால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எபிரேயர் 2:14 பார்க்கிறார். ஆனபடியால் பவுல் இது அடக்க வைத்து நாம் நினைத்த காரியத்தை முடித்துவிடலாம் என்பது 95% நம்பிக்கை. கடன் வாங்காமல் காரியத்தை முடிக்க கர்த்தர் உதவிடுவார் என்பது 5% உறுதியான நம்பிக்கை. ஏனென்றால் சுத்த வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வருமானம் நல்லது என்று தாவீது சொல்கிறார். நான் பொன்னிலும் பசு பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனையில் பிரியப்படுகிறேன். சங்கீதம் 119:127 அரசர்கள் பொன்னிற்கும் பெண்ணிற்கும் அடிப்பணிந்தார்கள், ஆனால் தாவீது விருப்பமோ கர்த்தருடைய கற்பனையின் மீது. உங்களுடைய விருப்பம் எது, எதன் மீது? உலகம், உலகத்தில் உள்ளவர்களும் ஒரு நாளும் அழிந்து போய்விடும். அநேகமாயிரம் பொன் விலையை பார்க்கிலும் நீர் விளிம்பின வேதமே எனக்கு நலன் என்றார் தாவீது. சங்கீதம் 119:72 நாமும் அப்படியே சொல்லலாமா? பாருங்கள் நண்பர்களே, எது நல்லது? கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது என்றும், தன் இளம் பிராயத்திலே நுகத்தை சுமக்கிறது நல்லது என்றும், பொன்னை பார்க்கிலும் என் பலன் நல்லது என்றும் பார்த்தோம். இவைகள் எல்லாம் எப்படி கை கொள்வது என்ற எண்ணம் எழும்பும், சொல்வது எளிது, ஆனால் அதன்படி நடப்பதோ மிக மிக கடினம் என்று மனது சொல்லும். கவலைப்படாதீர்கள், தாவீதைப் போல என் இருதயம்
பொறாசையை சாராமல் உமது சாட்சிகளை சாகும் சாரும்படி செய்யும். மாயை பாராதபடி நீர் கண்களை விளக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் என்று செவியுங்கள். வேதாகம் இவைகளே நல்லது என்று சொல்லுகிறதோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவைகளை கை கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் அவைகளை குறித்து எடுத்து சொல்லுங்கள். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் அதன் முடிவு நல்லது. பிரசங்கி 7:8. ஒரு காரியத்தை துவக்கி விடலாம், ஆனால் முடிவடைந்தும் அவைகளை செய்வது நல்லது. கர்த்தரிடம் உண்மையும் ஒத்துவமுள்ள ஊழிக்காரனே என்று பெயர் எடுக்க வேண்டும். ஆகையால் துவக்கத்தை பார்க்கும் முடிவு மிக முக்கியமானது. அந்த முடிவு நல்லபடியாக அமைய தேவன் கிருபை செய்வாராக. தேவபக்தி ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மை உள்ளது. அது மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று எழுதுகிறார். அவர் ஆவியிலே நீதிபர் என்று விளங்கப்பட்டார். ஜஸ்ட்ஃபிட் இன் தி ஸ்பிரிட். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர்ந்தொன்று அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளையை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனைகளையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவிக்குரிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு மிகுந்த வசனமாயிருக்கும். அவர் தமது கண் பண்ணும்படி நியாயந்திருக்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் நீதின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமியானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சமாய் இருக்கும் என்ற ஏசையாம் 11:1-5 கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். ஒரு முறை விசாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபரரும் பரிசேயரும் அவளிடத்திலே கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரியை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்திற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லீரை கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனச்சாட்சியினால் கடந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவருவாய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றால் இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவரை காணாமல், ஸ்திரியே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவராகிலும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லையாண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். யோவான் 8:3-11. ஆம், அவர் தமது கண் கண்ணும்படி நியாயந்திருக்காமலும் தமது காது கேட்கும்படி தீர்ப்பு செய்யாமலும் நியாயம் விசாரித்து தீர்ப்பு செய்யக்கூடிய நியாயபதியாக இருக்கிறார். அவர் தேவதூதர்களில் காணப்பட்டார். இயேசுவின் பிறப்பின் போது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயிறுவலியில் தங்கி ராத்திரிகளே தங்கள் மந்தியை காத்துக் கொண்டிருந்தார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள்,
தேவ தூதன் அவர்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையே துணிகளில் சுற்றி நானியிலே கிடத்திருக்க காண்பீர், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனியின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ரூக்கா 2:8-14. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் நற்செய்தியை முதன் முதலில் தேவதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். அந்நேரமே பரமசேனைகள் அந்த தூதருடனே தோன்றி உன்னதத்தின் தேவனே துதித்தார்கள் என்று காண்பிக்கிறோம். அவர் புரஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். பேதுரு தரிசனத்தில் நாலு முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டின் மேலே ஒரு கூடு வனத்திலிருந்து என்னிடத்தில் இறங்கி வந்தது. அதிலே நான் உற்று பார்த்து கவனிக்கிற போது பூமியில் உள்ள நாலு கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரு பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் கண்டேன். அல்லாமல் எதிரவே எழுந்திரு அடித்து புசி என்று என்னுடனே சொல்லுகிற சத்தத்தையும் கேட்டேன். அதற்கு நான், ஆண்டவரே, அப்படியல்ல, தீட்டும் அசுத்தம் உள்ளதாயிருக்கிற யாதொன்றும் ஒரு காலும் என் வாய்க்குள்ளே போனதில்லை என்றேன். இரண்டாவது தரமும் வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி, தேவன் சுத்தமாக்கினவைகளை நீ தீட்டாக எண்ணாதே என்று மறுமொழி சொல்லிற்று. இப்படி மூன்று தரம் சபித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போஸ்தலனுடைய 11:5-10. இது அறிந்த பேதுரு புருஷாதிகளுக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்க இயேசு தம்முடைய சீஷருக்கு கொடுத்த கட்டளை புரஜாதிகளுக்கு அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர் உலகத்திலே பிரசங்கிக்கப்பட்டார். தேவனுடைய ஜனங்களாகிய யூதர்கள் அப்போஸ்தலர்களை ஏற்றுக்கொள்ளாமல் எதிராளிகளுடைய பேசி விரோதத்தை தூசித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்கள் நோக்கி, முதலாவது உங்களுக்கு தேவசனத்தை சொல்ல வேண்டியதா இருக்கிறது, நீங்களும் அதை தள்ளி உங்களை நிந்திய நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாய் தீர்த்து கொள்ளுகிறபடினால் இதோ நாங்கள் புரஜாதிகளிடத்திலே போகிறோம். பூமியின் கடைசி பரியந்தும் ரட்சிக்கப்படும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்கள் கட்டளையிட்டிருக்கிறபடியா இப்படி செய்கிறோம் என்றார்கள். புரஜாதிகள் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிழ்ப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலர்கள் 13:46-48. ஆண்டவரே, விசுவாசித்தவர்கள் புரஜாதிகள் அவருடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அவரை மகிமைப்படுத்தினார்கள். இயேசுவானவரை தேவனுடைய குமார் என்று அறிக்கை பண்ணினார்கிறவன் எவனோ அவனில் தேவன் நிலைத்திருக்கிறார், அவனும் தேவனில் நிலைத்திருக்கிறான். மேலும் அவர் மகிமையிலே ஏறித்துக் கொள்ளப்பட்டார். கர்த்தர் அப்போஸ்தலர்களை நோக்கி, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கீர் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில், இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் இரண்டு பேர் அவர்களுக்கு நின்று, கலிலேயாகிய மனுஷரே,
நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இன்று வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப் போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இயேசுவின் வருகையிலே கர்த்தருக்குள்ளாக மறுத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பவர்கள், பின்பு உயிரோடு இருக்கிற கர்த்தருடையவர்களும் அப்படியே ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரோடு என்றென்றைக்கும் இருப்பார்கள். தேவ பக்தி ரகசியத்தை குறித்து செய்தியின் மூலமாக தியானித்தோம். இந்த ரகசியம் மனமக்களாகிய யாவருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மனிதனாக அவதரித்து மனிதனுடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கப்படப்பட்டு நாம் ஜீவனுள்ளவர்களாய் இருக்கும் பொருட்டு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இதுவே சுவிசேஷம். இதற்கு கீழ்ப்படிந்து உங்களை ஆண்டவர் இயேசுவுக்கு ஒப்பு கொடுங்கள். தேவபக்தி ரகசியம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறதா? ஆம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்தியோசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்படுகிற போல முற்காலங்களே மனப்பத்திற்கு அறிவிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே அதிகாலங்கள் முதல் மறுத்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் என்னதென்று எல்லாருக்கும் தெரியப்படியபடியாக காண்பிப்பதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றார் பவுல். எபிரேயர் 3:8-9. இக்கிருபியை மன்னிக்கவும், எபேசியர் 3:8-11. இக்கிருபியை போக்கக்கூடியமாக தேவபக்தி ரகசியத்தை அறிந்து கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய சரீரத்தின் அவயகங்கள். We are members of his body. நாம் வாழ்கிற இவ்வுலகில் எங்களுடைய வம்சம் ராஜ வம்சம், எங்களுடைய முப்பாட்டார்கள் ஒரு பெரிய வாணிக வியாபாரி, எண்ணிக்கைக்கு அடங்காத சொத்து எங்களுக்கு இருக்கிறது என்று தங்களை குறித்து மிகவும் பெருமையாக பேசிக்கொள்ளும் அநேகரை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் என்றார். எபேசியர் 5:30. உலக பிரகாரமாக நாம் இன்னாரின் வாரிசு அல்லது இன்னார் குடும்பத்தை சேர்ந்தவன் என்பதை விட நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் எலும்புக்கும் உரிவலாக இருப்பது எவ்வளவு பெரியது ஆசீர்வாதம். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாய் இருக்கும் பாவத்திலிருந்து மீட்பு கிடைக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலை தமது அன்பிற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தியுமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்க, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது என்றார் பவுல். கொலோசியர் 1:13-14. பாவத்தினாலே அடிமைப்பட்டு கிடந்த நம்மை பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரிய கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவம் மறுக்க அறிவியல் பரிசுத்தப்படுத்தி தமது அன்பிற்குமுடைய ராஜ்யமாகிய அவருடைய சபையில பிரவேசிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்விதமாக அவர் சிலுவையில் சிந்தின ரசத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூமியில் உள்ளவைகள் பல்லோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புருவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அநீராயும் துர்கிரிகளினாலே மனிதனாலே சத்ருவாயும் இருந்த உங்களே பரிதராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் நமக்கு முன் நியமிக்கப்பட்டபடியே அவருடைய மாம்ச சரீரத்திலே அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புருவாகினார். கொலோசியர் 1:20-21. இது அவருடைய ஈவாக இருக்கிறது. நம்முடைய பரிசுத்தினாலோ அல்லது நம்முடைய நற்கிரியினாலோ நாம் ரட்சிக்கப்படவில்லை. தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பியதனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் அவருடைய
அவருடைய சரீரத்துக்குரியவர்கள் என்றால் கிறிஸ்துடையவர்கள், உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவைகள் என்று அறிகிறீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவைங்களே வேசியின் அவைகளாக்கலாமா? அப்படி சொல்லலாகாதே. 1 கொரிந்தியர் 6:15, பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவைகளில் ஒன்றாக இருந்தால் அவருடைய சரீரத்துக்கேற்றவர்களே சிந்திக்க வேண்டும். அவைகளை வேசியின் அவைகளாக கூடாது. கர்த்தரோடு திசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறார் என்கிற 1 கொரிந்தியர் 6:16 அவருடைய சரீரத்திலே இணைத்தவர்களாகவே இருக்க வேண்டும். சரீரம் தலையின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது போல சரீரமாகிய சபை தலையாகி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டில் செயல்பட வேண்டும். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இணைந்து இருவரும் ஒரே மாசமா இருக்கிறார்கள் என்ற எபேசியர் 5:31-2:24 மனவாட்டியாகிய சபையானது மணவாகிய கிறிஸ்துவோடு அவருடைய சரீரத்தில் உள்ள அவைகளில் ஒன்றை போல செயல்பட வேண்டும். அவரே அதன் இரட்சகர். ஆனபடினாலே தகப்பனையாவது தாயாவது எண்ணிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவன் அல்ல என்றார். மத்தேயு 10:37. சத்திய வசனத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிபித்து தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை சோதித்துக் கொண்டார், சம்பாதித்துக் கொண்டார். ஆகையால் நாம் கிறிஸ்துடையவர்கள் ஆயிருக்கிறோம். எனவே உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்க பரிசுத்த ஆவியருடைய நலமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உடையவராயிரா என்றும் அறிகிறீர்களா? உரியவர்கள் என்றால் சொந்தக்காரர்கள், அதனுடைய உடைமைக்கு உரியவர் என்று அர்த்தம். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவராயும் இருக்கிறோம். எபேசியர் 5:30. ஆனபடினாலே நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயினும் சுயதிரராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகத்திருக்கப்பட்டோம். சரீரம் ஒரே அவையுமாயிராமல் அநேக அவையுமா இருக்கிறது. காலானது தன் கையாளாதபடினாலே நான் சரீரத்தின் அவைகளாலே என்றால் அதனாலே அது சரீரத்தின் அவயமாயிராதே. தேவன் தம் சித்தின்படி அவயங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். 1 கொரிந்தியர் 12:13-18. அந்தபடியாக நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சரீரமாக சபையில் தனித்தனி அவைகளாக இருக்கிறது என்று எல்லாரையும் அவருடைய சரீர சபையிலே சேர்க்கிறோம். இதிலே நான் பெரியவன் நீ சிறியவன் என்கிற பேச்சுக்கு இடமில்லை. ஒவ்வொன்றுக்கு தேவன் பகிர்ந்து கொடுத்தபடியாக செயல்பட கடவுள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவனும் இன்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் இன்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட கொடியை போல அவன் எரிவுண்டு உழந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியாலேயே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். யோவான் 15:5-6. சபையில் நிலைத்திராவிட்டால், அதாவது அவருடைய சரீரமாக சபையில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரிவுண்ட திராட்சை கொடியை போல உலர்ந்து போவான். அவைகளில் முடிவு அக்னிக்கு இரையாகும். எடுத்துக்காட்டாக கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாதங்கள் பலாகி விட்டால் அதை திரும்பவும் சேர்ப்பது கூடாத காரியம். சரீரத்திலே முறிவு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அப்படி முறிவு ஏற்படுவதின் உடனே அதை சரி செய்ய முற்பட வேண்டும். இல்லையால் அது புறையோடி சீல் பிடித்து மாதக்கணக்கில் வைத்தியம் செய்யாமலும் உரிய போகும். ஒரு தரம் பிரசிக்கப்பட்டும் பரமையை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவுடைய குமாரனை தங்களே மறுபடியும் சிலுவில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படியெனில் தன் மேல் அடிக்கடிக்கு பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவதற்கேற்ற பயிரை முடிப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற்றும் முச்செடிகளையும் முட்பூண்டுகளையும் முடிப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கு ஏதுவாயிருக்கிறது. சுற்றறிக்கப்படாததே அதன் முடிவு என்றார் எபிரேய அரசன் ஆசான்.
எபிரேயர் 6:4-8 பார்க்கும் போது, ஆகியால் எபிரேய ஆசான் ஒரு நிலத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறார். தன் இடத்தில் பயிரூருக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் விதமானது தேவனால் ஆசீர்வாதம் பெற்றும், அதற்கு விரோதமாக முள் பூண்டுகளை வெளிப்பிக்கக்கூடிய நிலமோ சுட்டரிக்கப்படும் என்றார். நீங்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறீர்கள்? சில கிளைகள் முறிந்து போடப்பட்டிருக்க காட்டொலி மரமாகிய நீ அவைகளை இருந்த இடத்தில் புட்ட வைக்கப்பட்டு ஒளிய மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்களை இருக்கிறப்பதால் நீ அந்த கிளைகளுக்கு ரோதமாக பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரே சுமக்காமல் வேறு உன்னை சுமக்குது என்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைப்பதற்கு அந்த கிளை முறித்து போடப்பட்டு என்று சொல்கிறபடியே நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. நீ விசுவாசத்துடன் இருக்கிறாய், மேட்டிமை சிந்தியாமல் பயந்திரு. சுபாவக்கினிகளே, தேவன் தப்பிவிடாதிருக்க உன்னையும் தப்பிவிட மாட்டார் என்று எச்சரிக்கையார். ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவுனாலே நிலைத்திருப்பையானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலத்திராவிட்டால் நீயும் வெற்றி போவாய். ரோமர் 11:17-22. அன்பர்களே, புரட்சாதிகளாகிய நமக்கு கிடைத்த இந்த இரட்சிப்பை விசுவாசத்தின் மூலமாக பெற்று இருக்கிறோம். மேட்டிமே சிந்தியாயிராமல் பயந்திருக்க கடுவோம். சபையிலே நாம் செய்ய வேண்டிய பணிகளே ஏராளமாய் இருக்கிறது. சகோதர சிநேகத்திலே ஒருவருக்கொருவர் பச்சமாயிருங்கள். கனமனதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று வாசிக்கிறோம். ரோமர் 12:10-11 பார்க்கிறோம். அன்பர்களே, கிறிஸ்துவின் சரீரமாக சபையிலே இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நாமும் நற்கிரிகளை செய்து பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுப்போம். நீங்கள் எல்லா நாணத்தோடும் ஆவிக்குரிய வேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவு நிரப்பப்படவும் சகலவித நெருக்கிரிகளாலே கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உழவுவதற்கு மகிமையான அவருடைய வல்லமின்படி எல்லா வல்லமையிலும் பலப்படுத்தவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். கொலோசியர் 1:9-11. நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாக இருக்கிறபடியால் உயிருள்ள சரீரமாக இருக்கிறது செயல்படுவோம். நாம் கிறிஸ்துவின் சரீரத்தில் அது ஏதுவாக இருக்கிறது என்று வேதம் போதிக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறென்றும் தேவனுடைய உங்களில் வாசமா இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயமாக இருந்தால் நம்முடைய சரீரம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பொதுவாக ஜனங்கள் நாம் ஆராதிக்கிற இடம் சுத்தமாக இருந்தால் போதும் என்று கருதினார். ஆகையால் அதை பலவிதமான வசனத்திரங்களை கொண்டும் பூக்களை கொண்டும் அலங்கரிக்க விரும்பினார். ஆனால் தேவன் கைநாளை கட்டப்பட்ட கோயிலில் வாசம் இருப்பதில்லை. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்குள்ளும் இருக்கிறார். அந்த ஆலயத்தை தீட்டுப்படுத்தாதீர்கள் என்பதை அகிலன்மான தேவனுடைய பிள்ளைகளே, தேவத்தை குறித்தும் சரீரத்தை குறித்தும் நாளை வானொலி எஃப்எம் மூலமாக நீங்கள் கேட்டிருந்தீர்கள். தேவன் தமங்கள் ஆசீர்வதிப்பாராக. தேவன் சித்தமானால் அடுத்த வாரம் இன்னும் நம் அநேக தேவ செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதற்கு வாஞ்சி இருக்கிறேன். இப்படியா வாய்ப்பில் திறமையான இக்னட் ரேடியோ கிரக் பன்னீர் புதர் அவருக்காகவும் மற்றும் பால் புதருக்காகவும் விசேஷமாக இந்தியாவை சேர்ந்த வில்லியம்ஸ் புதர் டேவிட் புதர் மற்றவர் குடும்பத்து யாவருக்காகவும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். தேவன் தமங்கள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.